ஹீனி இதை ஸ்வைலியக அஸ்வானி வா பென்வா வா சிக்லிசா சீசா சா டுனவா லிட்டேனி டாரிஃபாய பாரிம் சுமாசின் மீமி உமங் ஜென் குவான்சனி முக்தா சாரி வாக்கே ரைஸ் வா இண்டியா பி டொப்டி மூ மூ டு பி யா டைஃபா சி குவா குவமி கியா சி குயா உஹுரு யா தெமானினி வஜ்ம குவா இண்டியா பண்ண நரேந்த் மோதி கொங்கோசா டைஃபா கட்டிகா ஸ்வேஜா சி குயா உஹுரு குட்டோகா அங்கோம்பெ நியூ குண்டு மாரூஃபு சிசினி டெய்லி கேஷோ Siku ya ukumbusho wa hofu za kikosi cha kugawania kikosi inaadhimishwa leo. Waziri mkuu, waziri mambo ya ndani na waziri wa ulinzi wa India wanatoa heshima kwa wote waliopoteza maisha yao wakati wa kugawania kikosi. India imetuma sehemu ya kwanza ya vifaa 20 wa msaada wa metric tani kwenda Colombia ili kusaidia juhudi zinazoendelea za kurejesha hali ya baadaye ya tetemeko la ardhi. Rais wa Marekani Bwana Donald Trump ametangaza usafirishaji mpya wa hadi asilimia 100 kwa uagizaji wa ndege zisizo na rubani. Na tahadhari imetolewa kuhusu mvua kubwa sana katika Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh na Uttarakhand leo. Habari kamili. Rais wa India B. Dr. Momo atahutubia taifa leo usiku wa kuamkia siku ya uhuru ya 80. Hotuba ya rais itatangazwa saa 1 usiku katika mtandao mzima wa kitaifa wa Akashwani. Pia itatangazwa kwenye chaneli zote za Doordarshan kwa Kihindi ikifuatiwa na tolio la Kiingereza. Matangazo ya hotuba hiyo kwa Kihindi na Kiingereza kwenye Doordarshan yatafuatiwa na matangazo yake kwa lugha za Kikanda kwenye chaneli za Kikanda za Doordarshan. Akashwani atatangaza matolio ya lugha ya Kikanda ya hotuba hiyo ya 9:33 usiku katika mitandao yake ya Kikanda. Taarifa itashwekea siku ya uhuru ya 80 kesho. Waziri Mkuu wa India Narendra Modi ataongoza sherehe hizo kutoka ngome nyekundu maarufu huko Delhi. Mzani ya maua yanatanyeshwa katika ukimbi huo wa helikopta mbili za MI-17 ya jeshi la anga la India. Kufungaliwa kwa bendera ya taifa kutambatana na salamu ya bunduki ya 21 baadaye kumwagiwa petali za maua.